0: அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை.
1: செப்டம்பர் மாதம் 21 நாள் தேநீர் தினம். உலகின் மிக முக்கியமான மற்றும் பழமையான பானங்களில் ஒன்றான தேநீரின் கலாச்சார மற்றும் சமூக பொருளாதார பங்களிப்பை கொண்டாடுவதற்கும் அதன் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேநீர் என்பது வெறும் பானம் அல்ல, அது ஒரு உணர்வு. வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை வரவேற்கும் பாரம்பரியத்தின் மிக முக்கிய அடையாளமாக தேநீர் விளங்குகிறது. தேயிலை உற்பத்தி மூலம் கோடிக்கணக்கான ஏழை விவசாய குடும்பங்களும் தொழிலாளர்களும் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். அவர்களின் நியாயமான ஊதியம் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் நிலையான விவசாய முறைகளை ஊக்குவிக்க தேசிய சாய் தினம் பயன்படுகிறது. செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ்மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி மகிமா அவர்கள்.

செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினம். மனிதனின் அடிப்படை தேவையான தண்ணீரை அடித்து சர்வதேச அளவில் அனைவரும் பருகும் பானம் தேநீர். தண்ணீர் அருந்தாமல் எப்படி வாழ முடியாதோ அப்படித்தான் பெரும்பாலானவர்களுக்கு தேநீரும். காலை எழுந்தவுடன் தேநீர் அருந்தவில்லை என்றால் அன்றைய நாளில் எதையோ இழந்துவிட்டது போல் தோன்றும் அளவுக்கு நம் வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்துவிட்டது தேநீர். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேநீரை குறித்ததான பல சுவையான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியா முழுக்க தேநீர் இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக பிரிப்பது மொழி மட்டுமல்ல, அதில் முக்கிய பங்கு வகிப்பது உணவும் ஆகும். ஆனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்கு சென்றாலும் நிச்சயம் தேநீர் கிடைக்கும். பல மொழிகள் பேசும் மக்கள்

இந்தியர் என்ற குடைக்குள் இணைப்பது ஆங்கிலத்திற்கு என்ன பங்களிப்பு இருக்கிறதோ அதுபோல் ஆங்கிலேயர்கள் வழியாக இந்தியாவிற்குள் வந்த தேநீருக்கும் உண்டு. பிரிட்டிஷார் மூலம் இந்தியாவிற்குள் தேநீர் வந்திருந்தாலும் ஆங்கிலம் போல தேயிலை அவர்களுடையது அல்ல, அது சீனாவின் தாவரம். சீனர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தேநீர் குடித்து வருகிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு நாளின் காலை பொழுதும் ஆயிரம் ஆண்டுகளாக தேநீரோடுதான் விடிந்திருக்கிறது. புராண கதைகளோடு தொடர்பு படுத்தி தேநீர் குடிப்பதை புனிதப்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புராண கதைகள் தேநீரைப் போலவே சுவையான வரலாறும் கற்பனையும் கலந்தது. அந்த கதையும் ஒன்றல்ல, பல கதைகள். அவற்றில் பிரபலமான இரண்டு கதைகள் சீன தேசத்திலிருந்து நமக்கு கிடைப்பவை. பிரபலமான இரண்டு கதைகளை குறித்து இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினத்தை முன்னிட்டு தேநீரை குறித்தும் தேயிலையை குறித்தும் சுவையான தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீனர்கள் புராண கதைகளோடு தொடர்பு படுத்தி தேநீர் குடிப்பதை புனிதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புராண கதைகள் தேநீரைப் போலவே சுவையான வரலாறும் கற்பனையும் கலந்தது. அந்த கதையும் ஒன்றல்ல, பல கதைகள். அவற்றில் பிரபலமான இரண்டு கதைகள் சீன தேசத்திலிருந்து நமக்கு கிடைப்பவை. காகிதத்தை மட்டுமல்ல, தேயிலையை கண்டறிந்து அதன் ருசியை உலகுக்கு பகிர்ந்தவர்களும் சீனர்கள்தான். தேயிலையை அவர்கள் கண்டறிந்தது சராசரியாக கிறிஸ்துவுக்கு முன் 2500களில் என்கிறது சீனர்களின் வரலாறு. சராசரியாக கிறிஸ்துவுக்கு முன் 2500களில் என்கிறது சீனர்களின் வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன் 551 பிறந்த சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ் தன்னுடைய ஆன்மீக கவிதை ஒன்றில் தேநீரை புகழ்ந்து குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அவரது காலத்திலேயே புகழ்பெற்ற பானமாக தேநீர் இருந்திருக்கிறதல்லவா? வாருங்கள், அந்த இரண்டு கதைகளையும் ஒரு வலம் வரலாம். ஷேன் நோங்கும் போதி தர்மரும். மூலிகை செடிகள், தாவரங்களின் இலைகள் ஆகியவற்றை வாயில் போட்டு மென்று அவை தரும் ருசியின் வழியாக அவற்றின் மருத்துவ குணங்களை பற்றி எழுதி வைத்த ஒரு சீன பேரரசர் இருந்தார். அவர்தான் யான் வம்ச சாம்ராஜ்யத்தை சீனாவில் நிறுவிய ஷேன் நோங். இவர் இப்படி செடிகளை சுவைத்து கொதிக்கும் தண்ணீரில் இலைகளை போட்டு அவற்றின் சாறு இறங்கியதும் அதை சுவைத்து பார்த்து அவற்றை எப்படி பயன்படுத்தலாம் என்கிற மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்து சென்றிருக்கிறார். இந்த அரசரை இன்றைக்கும் சீனர்கள் தங்களுடைய மூதாதைகளில் முக்கியமானவராக தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். செடிகளை கொதிக்கும் தண்ணீரில் ஷேன் நோங் போட்டு பார்த்த டெக்னிக் என்பது அவர் தேயிலையை கண்டுபிடித்த பிறகே செய்யப்பட்ட முறை என்று குறிப்பிடுகிறார்கள் சீனர்கள். அதாவது, தனது தேசத்தில் குறுக்கும் நெடுக்குமாக பயணம் செய்து மக்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஷேன் நோங் தன்னுடைய பயணத்தில் சுடு தண்ணீரை மட்டுமே அருந்துவார். ஒருமுறை மலைப்பிரதேசம் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய மரத்துக்கு கீழே அடுப்பு மூட்டி அதில் பாத்திரம் வைத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தார் அரசரின் உதவியாளர். அப்போது குளிரை சமாளிப்பதற்காக அடுப்பின் அருகில் வந்து அமர்ந்தார் ஷேன் நோங். அந்த நேரத்தில் வேகமாக காற்று வீச அந்த சிறிய மரத்திலிருந்து பழுத்திருந்த இலைகள் பல கொதித்துக் கொண்டிருந்த சுடுநீர் பாத்திரத்தில் விழுந்தன. அடுத்த நிமிடமே சுடு தண்ணீரின் வண்ணம் பொன்னிறத்துக்கு மாறியதுடன் அதிலிருந்து எழுந்த மணம் ஷேன் நோங்கை சட்டென்று கவர்ந்தது. அதை எடுத்து ஊற்றப்போன உதவியாளரை தடுத்து கிண்ணத்தில் சிறிது ஊற்றி தரும்படி கேட்டார். உதவியாளரோ அரசருக்கு ஏதும் ஆகிவிடுமோ என பயந்து மெய்க்காவலரை அழைத்தார். மெய்க்காவலர் ஓடி வந்து அரசன் அருந்து முன் இலையின் சாறு இறங்கிய சுடுநீரை அருந்துவிட்டு காத்திருந்தார். சில நிமிடங்கள் கடந்தும் அரசன் மெய்க்காவலரிடம் கேட்டார், எப்படி இருந்தது, உன்னால் மூச்சு விட முடிகிறதா என்று. மெய்க்காவலர் சொன்னார், உற்சாகமாக இருக்கிறது அரசே, இன்னும் அருந்த வேண்டும் என தோன்றுகிறது என்றார். அடுத்து ஷேன் நோங் அருந்துவிட்டு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். இப்படித்தான் ஷேன் நோங் வழியை தேயிலை கண்டுபிடிப்பும் தேநீர் கண்டுபிடிப்பும் ஒரு சேர நிகழ்ந்தது என்கிறது சீனர்களின் கதை. தேநீர் கண்டுபிடிப்பின் இரண்டாவது கதையை கேட்கலாம். கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அவரது சீடர்களில் ஒருவராக ஆனவர் வட தமிழ்நாட்டிலிருந்து சீனம் சென்று சித்த மருத்துவத்தையும் பௌத்தத்தையும் பரப்பியவர் என்று போதி தர்மரை பற்றி இணையத்தில் நிறைந்திருக்கும் வாய்மொழி வரலாற்று பதிவுகள் விவரிக்கின்றன. இவர் தியான கலையிலும் வல்லவராக இருந்தார் என்றும், இவரது கண் இமைகளே தேயிலை செடிகளாக முளைத்தன என்றும் மற்றொரு சுவாரஸ்யமான கதை கிடைக்கிறது. அந்த கதையின்படி, கண்களை மூடி உலகை மறந்து இரவு பகல் பாராமல் தியானத்தில் மூழ்கினால் மட்டுமே வாழ்க்கையை வெல்ல முடியும் என்று நம்பினார் போதி தர்மர். அதனால் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். ஆனால் தியானம் ஒரு கட்டத்தில் தூக்கமாக மாறி அவரை தோல்வியுற செய்தது. இதனால் கண்களை திறந்தபடி தியானத்தில் அமர்ந்தார். மீண்டும் தூக்கம் தொந்தரவு செய்யவே, தூக்கம் என்பது கீழான மானிட பலவீனம் என்று கருதிய போதி தர்மர் தன்னுடைய கண்களின் இமைகளை அறுத்து தரையில் வீசிவிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தியானத்தை தொடர்ந்தார். அவர்

வீசிய இமைகள் மறுநாள் பசுஞ்செடிகளாக முளைத்து இலை விட்டிருந்தன. அந்த இலைகளை போதி தர்மர் சுவைத்து பார்த்தபோது அவை புத்துணர்ச்சி அளித்தன. அந்த செடிகள் தாம் தேயிலை என்பதாக முடிகிறது அந்த கதை. இந்த இரண்டு கதைகளிலும் நிறைந்திருக்கும் கற்பனை, புராணத்தன்மை ஆகிய அனைத்தையும் ஒதுக்கிவிடலாம். இது போன்ற கதைகள் சீனர்களிடம் நிறைந்திருப்பதில் இருந்தே தேயிலையும் தேநீரையும் அவர்கள் முன்னதாக சுவைத்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேயிலையை பற்றி மேலும் பல சுவையான தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுலம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினத்தை முன்னிட்டு தேநீரை குறித்தும் தேயிலையை குறித்தும் சுவையான தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீனத்தில் தேநீர் பிரபலமானதும் வெகு சீக்கிரமே பௌத்த துறவிகளின் வழியாக ஜப்பானை அடைந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 400 சனோயு அல்லது சடோ என்கிற பெயரில் தேநீர் அருந்துவதையும் விருந்தினர்களுக்கு தேநீர் அளிப்பதையும் ஒரு உயர்ந்த சடங்காக கலாச்சாரத்தின் அங்கமாக மாற்றிக்கொண்டார்கள் ஜப்பானியர்கள். அவர்கள் தேநீரை நுரை ததும்பிய சூடான ஒரு சூப்பு போல் அருந்தினார்கள் என்கிறது அவர்களுடைய செவ்வியல் வரலாறு. அவர்கள் உலர் பச்சை தேயிலையை தண்ணீரில் போட்டு அதில் மிதமான அளவு உப்பை போட்டு கொதிக்க வைத்ததுடன் அதில் லவங்கம் இஞ்சி ஆகியவற்றையும் போட்டு பருகி வந்திருக்கிறார்கள். ஆனால் தேநீரை எப்படி தயாரிப்பது என்பது பற்றிய ஒரு ஒழுங்குமுறை அறிவினை உலகுக்கு முதலில் ஒரு புத்தகமாக எழுதி கொடுத்தார் ஒரு சீனர். அவரது பெயர் லூயு சாங். தேநீர் புத்தகம் என்ற தலைப்பில் அவர் எழுதிய புத்தகம் கிறிஸ்துவுக்கு பின் 780 வெளியாகி கிழக்கு நாடுகளில் தேயிலையுடன் பிரபலமானது. தேநீரின் பைபிள் என்று புகழப்பட்ட அந்த புத்தகம் உலர்ந்த தேயிலையை கொண்டு தேநீர் தயாரிப்பதை சொல்லிக் கொடுத்ததுடன் தேயிலை பயிரிடுவதையும் சொல்லிக் கொடுத்தது. அதன் பிறகே ஆங்கிலேயர்களுக்கும் பிடித்து போனது தேநீர். தங்கத்தை தேடியது போல் தேயிலையை தேடியும் அவர்கள் புறப்பட்டது. தேயிலை விளையும் நிலங்கள் இருந்த பகுதிகளை காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததும் வரலாறு. ஒரு கப் தேநீரில் ஒரு உலக வரலாறு. இந்திய புத்தர் சீனர்களின் கடவுளாக மாறிய பிறகு பௌத்தம் படிக்க சீனா சென்ற ஜப்பானியர்கள் தாயகம் திரும்பும்போது பௌத்தத்தோடு தேநீர் பழக்கத்தையும் தேயிலையையும் கொண்டு சென்றார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பிருந்தே தேநீர்தான் ஜப்பானியர்களையும் காலையில் அலாரமாக வைத்து எழுப்பியுள்ளது. ஜப்பானில் வணிகம் செய்ய வந்த டச்சுக்காரர்கள் தேநீர் பழக்கத்திற்கு உள்ளாகி தேயிலையையும் கொள்முதல் செய்து ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்றார்கள். நம்முடைய உறவினர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மூணார் வந்தால் கண்டிப்பாக தேயிலை வாங்கி செல்வார்கள் அல்லவா? அதுபோலதான் தேயிலை இங்கிலாந்தையும் பிடித்து கொண்டது. இன்னொரு புறம் சீனாவிற்கு வணிகம் செய்ய வந்த அரேபியர்கள் வழியாக ஐரோப்பியர்களுக்கு பரவியது என்றும் குறிப்புகள் கூறுகின்றன. இந்தியா வந்த ஆங்கிலேயர்களுக்கு தேநீர் இல்லாமல் இருப்பது கடினமாக இருந்தது. இதனால் சீனாவிடம் இருந்து கொள்முதல் செய்து ஒரு வழியாக இந்தியாவிற்கும் தேயிலையை கொண்டு வந்தார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்திய நிலப்பரப்போடு இணைந்திருக்கிற இந்தியாவிலிருந்து கூப்பிடும் தொலைவில் இருக்கிற சீனாவின் தேயிலை இந்தியா வருவதற்கு இவ்வளவு நூற்றாண்டுகளும் இவ்வளவு நாடுகளையும் சுற்றி வரவேண்டி இருந்திருக்கிறது. இத்தனைக்கும் இந்தியாவிலிருந்து பௌத்தம் சீனாவிற்கு போன போதும் தேயிலை இந்தியாவிற்கு வரவில்லை. வணிகத்திற்காக இந்தியா வந்த வெள்ளைக்காரர்கள் சீனாவுடன் வணிகம் செய்வதை, அதாவது பெரும் பணம் கொடுத்து தேயிலை வாங்குவதை தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமாக எண்ணினார்கள். அதனால் இந்தியாவிலேயே தேயிலையை பயிரிட ஆரம்பித்தார்கள். அதற்கு அவர்கள் முதலில் தெரிந்தெடுத்த இடம் சீனாவின் அருகிலுள்ள இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள டார்ஜிலிங்கை சுற்றியுள்ள மலைப்பகுதிகள். இது மெல்ல அஸ்ஸாமுக்கும் நீண்டது. 1850 ஆண்டுகளில் இந்தியாவில் தேயிலை பயிரிடுவதை தம் தேவைகளுக்காக தொடங்கி பின்னர் சீனாவிற்கு போட்டி வர்த்தகமாக மாற்றி பணப்பயிர் விவசாயமாக விரிவுபடுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவின் தெற்கு முனையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தேயிலை தோட்டங்களை அமைத்தனர் ஆங்கிலேயர்கள். தேயிலை தோட்டங்களை அமைத்த இடம் ஊட்டி மற்றும் மூணார்தான். பின்னர் இங்கிலாந்திற்கு தேவையான தேயிலை முழுவதும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் அரசிடமும் பணக்காரர்களிடமும் தேநீர் பழக்கமாக மட்டுமல்ல கௌரவத்தின் அடையாளமாகவும் மாறியது. பிற்பகல் தேநீர் விருந்து பிரிட்டிஷ் கலாச்சாரமாக இருந்தது. டீ பார்ட்டிகள் நடந்தேறின. உலகம் முழுக்க டீ பார்ட்டியும் இப்படித்தான் டீயோடு வந்து சேர்ந்தது. இந்தியாவில் அதிகமான தேயிலை உற்பத்தி சாமானியர்களையும் தேநீர் குடிக்கும் பழக்கத்திற்கு உட்படுத்தி வணிகத்தை விரிவுபடுத்தியது. இன்றும் இந்திய குடும்பங்களில் வீட்டிற்கு வந்த உறவினர்களை உபசரிக்கும் தொடக்கமே தேநீர் தருவதுதான். இந்த முறை இங்கிலாந்தில் இருந்து வந்த உபசரிப்பு முறைதான். பிரிட்டிஷ்காரர்கள் தேநீரை இவ்வளவு விரும்பிய போதும் அவர்கள் தேயிலையை அவர்கள் நாட்டில் பயிரிடவில்லை. அநேகமாக ஐரோப்பாவில் எங்குமே பயிரிடப்பட்டதாகவும் பார்க்க முடியவில்லை. அதற்கான நல்ல காலநிலை இருந்தும் அநேகமாக ஐரோப்பாவில் எங்குமே பயிரிடப்பட்டதாகவும் பார்க்க முடியவில்லை.
மலைகளில் தேயிலை தோட்டம் அமைக்க முதலில் செய்ய வேண்டியது வளமான காடுகளை அழிக்க வேண்டும். இரண்டாவதாக அதிக தண்ணீர் செலவழிக்க வேண்டும். மூன்றாவது, தேயிலை தோட்டங்களில் உயிரையே பணயம் வைத்து வேலை செய்ய ஆட்கள் வேண்டும். அந்த மூன்றையுமே ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டார்கள். அதற்காகத்தான் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை தெரிந்தெடுத்தார்கள் ஐரோப்பியர்கள். ஐரோப்பியர்கள் தேநீர் அருந்த தமிழக தொழிலாளர்களை அவர்கள் செய்த சித்திரவதையின் அபயக்குரல் இன்னும் தேயிலை தோட்டங்களுக்கு அடியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு அடிமைகளாக கப்பல் ஏற்றி இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் இழுத்து சென்று தேயிலை தோட்டங்களில் புதைத்த கதையும் வரலாற்று பக்கங்களில் இரத்த கரைகளாக படிந்து கிடக்கிறது. இன்றும் நம் தோட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள், மிக குறைந்த கூலிக்கு கடும் பனியில் மழையில் நனைந்தபடிதான் தேயிலை

பறிக்கிறார்கள். சிறுத்தைக்கு பலியானவர்கள், யானையிடம் மிதிப்பட்டவர்களின் இரத்தம், வியர்வை நாம் அருந்துகிற ஒவ்வொரு துளி தேநீரிலும் மறைபொருளாக மறைந்திருக்கிறது. இன்று இந்தியா தேயிலை உற்பத்தியில் ஆண்டுக்கு 900,000 டன்களுக்கு அதிகமான உலகின் 2வது பெரிய தேயிலை உற்பத்தி நாடாக உயர்ந்துள்ளது. முதலிடம் சீனாதான். தேநீர் குடிப்பது இன்று எளிய மக்களின் மிக முக்கியமான பானமாக மாறியிருக்கிறது. அது சுவைக்காக மட்டுமல்ல, பசிக்காகவும் பருகப்படுகிறது. தேநீரை மட்டும் குடித்துவிட்டு ஒரு நாள் முழுவதும் வேலை பார்க்கிற மக்கள் இந்தியா போலவே 3 உலக நாடுகள் முழுக்க உழைக்கிறார்கள். அவர்கள்தான் தேயிலை வர்த்தகத்தை உச்சத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சுதந்திர இந்தியாவிலும் உற்பத்தி செய்யப்படுகிற தரமான தேயிலை இப்போதும் இந்தியர்களுக்கு இல்லை, அந்நியர்களுக்குத்தான். ஏற்றுமதிக்கே முதலிடம். 3 உலக நாடுகளுக்கு 3 தரம் தேயிலை தூள்தான் போலும். அதற்குதான் டஸ்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ. அது தூளா இல்லை குப்பையா என்று நினைக்கும் எண்ணம் சில தேநீர் கடைகளில் தேநீரை அருந்தும் போது தோன்றுகின்றது. அதிலும் டஸ்டில் சூப்பர் டஸ்ட் எல்லாம் இருக்கிறது. டீ பசிக்கு குடிப்பவர்களின் பானமாக மாறிய பிறகு சுவைக்கு குடிப்பவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். எந்த டீ அவர்கள் செல்வ அடையாளத்தின் அல்லது உயர்குடி அந்தஸ்தாக இருந்ததோ அதுவே உழைப்பாளர்களின் பானமாக மாறிய பிறகு அவர்களுக்கு கௌரவ குறைச்சலாக மாறிவிட்டது. அதனால் அவர்கள் காஃபிக்கு மாறிவிட்டார்கள். செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினம். தேநீர் தினம் கொண்டாடுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்று நாம் பார்ப்போம். உலகின் மிக முக்கியமான மற்றும் பழமையான பானங்களில் ஒன்றான தேநீரின் கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பை கொண்டாடுவதற்கும் அதன் நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆகும். முக்கியமாக 2 தேதிகள் இதற்காக குறிக்கப்படுகின்றன. மே 21 அன்று பன்னாட்டு தேயிலை நாள், இன்டர்நேஷனல் டீ டே. இன்டர்நேஷனல் டீ டே உலகளாவிய ரீதியிலும் செப்டம்பர் 21 அன்று தேசிய சாய் தினம், நேஷனல் சாய் டே, குறிப்பாக மசாலா டீ பிரியர்களுக்காகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினங்கள் கொண்டாடுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னவென்றால் கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பல் என்பது ஆகும். இந்தியாவில் தேநீர் என்பது வெறும் பானம் அல்ல, அது ஒரு உணர்வு. வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை வரவேற்கும் பாரம்பரியத்தின் முக்கிய அடையாளமாக தேநீர் விளங்குகிறது. பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் தொழிலாளர்கள் நலம். தேயிலை உற்பத்தி மூலம் கோடிக்கணக்கான ஏழை விவசாய குடும்பங்களும் தொழிலாளர்களும் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். அவர்களின் நியாயமான ஊதியம், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் நிலையான விவசாய முறைகளை ஊக்குவிக்க இந்த நாள் பயன்படுகிறது. தேநீரில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள். தேநீரில் குறிப்பாக இஞ்சி, ஏலக்காய், லவங்கம் சேர்த்த மசாலா தேநீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் புத்துணர்ச்சி தரவும் உதவுகின்றன. மக்களை ஒன்றிணைத்தல். தெருவோர டீ கடைகள் முதல் பெரிய அலுவலகங்கள் வரை மக்கள் ஒன்றாக கூடி பேசி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு சமூக பாலமாக தேநீர் செயல்படுகிறது. அனைவருக்கும் இனிய தேநீர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: இன்றைய தமிழ்மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை செப்டம்பர் மாதம் 21 நாள் தேசிய தேநீர் தினம் குறித்து தகவல்களை வழங்கியவர் திருமதி மகிமா அவர்கள்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
0: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
2: ആകാശവാണി ദേവികുളം സ്പൈസ് എഫം. ഇപ്പോൾ ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ കേൾക്കാം. ആദ്യ ഗാനം പാടിയത് യേശുദാസ്, ചിത്രം നോവൽ.